நிர்ஜீவ சிலலத்து நாட்டியமாடிம்பங்க நிர்ஜீவம் சிலலத்தோம் நாட்டியமாடிம்பங்க நேர்ப்பு கலிகின சதா சாருதலு பகுவீர சுதுலச்சே பாடிம்ப நேர்ச்சின பகுவீரம் சிரமுதே பாடிம்ப நேர்ச்சின

பகடி சரிகராம் புதபாச பூஜாபூரம். கரி பகனி பசனி கரி சனி பகரி சகராம் புதபாச பூஜாபூரம். கரி சனி ரிசனி பசனி பத கரி.